சபர் கிருபா துஷ்ட கருப்புல்லா சந்தன் துகபாயத்தே துகி சுகபாயே சாதனுகே சுகி ஏக் ஏக்கி பீர் பிஷன்ன கட்கட்கே படபடுகி ஜன்ன ஜபது கர்க கரா கர்த்தாரா பிரஜா தர்த்த தப தேஹே அபாரா ஜப ஆ கர்க கர்த்த ஹோ கப ஹூ தும் மே மெல்த தேஹே தர் சப ஹூ ஜேத்தே பதன சுட் சப தாரே ஆப் அப்படி பூஜ உச்சாரே தும் சப ஹீத்தே ரஹத் நிராலம் ஜானத்

வாசனா பாவை சுனை மூடிச்சத்தலாயே சதுர்த்தா ஆவை தூகதார்த்தப்ப அவனுக்கிட்டா தின்னர் கீரஹ ஓஜையாக்கி ஏக பார் சாப்பை கோக்கஹ சாப்பை சம்பத சத்திர சஹசபிணஜ ஆர்த சஸ்மந்தேன் கஹஜா பாதர்வசுதியஷ்டமி ரபவார தீர்த்தத்ரவகரன் சுதாரா இத் ஸ்ரீச்சரித்திரோ பகையானே ஸ்ரீ த்ரயா சரித்திரே மந்திரி புபு சம்பாதே 405

சர்வம் கர்மம் சர்வம் தர்மம் சர்வம் ஜூதா சர்வம் முக்தார் சாவல சாந்த துவ பிரசாத் நமோ நர்க்கநாசே சதாவம் பிரகாசே நங்கங் சரூபே அபங்கம் விபுக்தே பிரமாதம் பிரமாதே சதா சர்வசாத்தே அகாத சரூபே நிர்பாத விபுக்தே